திங்கக்கிழம காலையில எழும்பி டான்னு வேலைக்கு வாரதுதாமா மிகப்பெரிய பாடா இருக்கு. வணக்கம், வந்தனம், வந்திருக்கே, நமஸ்கார். மலரும் சக்தி நிகழ்ச்சியை தொகுத்து வழங்கிய அதித்திக்கு கோடான கோடி நன்றிகள். இது வணக்கம் தாயகம். நேரம் 6:02.

அதாகப்பட்டது மகாஜனங்களே, இந்த உலகத்துல நம்முடைய வாழ்க்கையில சில நேரங்கள்ல நமக்கு ஒரு ஃபீலிங் வரும், என்னடா இது, எதுவுமே இன்ட்ரெஸ்டிங்கா இல்லையே, எல்லாமே போர் அடிக்குது, வேலை போர், படிப்பு போர், ஒரு படம் கூட.

அன்னையிலே அருமையான ஒரு பாடலை கேட்டீர்கள். இயேசுவின் பேரை மட்டும் சொல்ல வேண்டும் என்ற அருமையான ஒரு பாடல். அன்றியமானவர்களே, என்ன வந்தாலும் எது வந்தாலும் கர்த்தருடைய பேரை சொன்னால் எல்லா பிரச்சனைகளையும் மறந்துவிடும். பிரியமானவர்களே, மறைந்து போய் கர்த்தர் நம்முடைய வாழ்க்கையில் அந்த பிரச்சனைகள் ஒவ்வொன்றையும் மறைய பண்ணி புது வாழ்வை தருகிறதுவனாயிருக்கிறார். ஆகையால் அந்த தேவனுடைய நாமத்தை சொல்லி அவருடைய நாமத்தை மகிமைப்படுத்துங்கள். அவருடைய வாழ்க்கை செழிப்பாய் மாறும். அப்படியமான தொடர்ந்து கிருபை நியமனங்களாக இணைந்திருந்து பாடல்களை கேட்டு நிகழ்ச்சிகள் ஒவ்வொன்றோடு இணைந்திருந்து கர்த்தரை மகிமைப்படுத்துங்கள். தொடர்ந்து உங்களை அடுத்த நிகழ்ச்சியில் சந்திக்கும் வரை உங்களுக்கு விடைபெறும் நான் உங்கள் சேனி. நீங்கள் இணைந்திருப்பது www.kirbayfm.com இன் ஊடாக.

பிரியமானவர்களே, இந்த அருமையான காலை பொழுதுமையான கீர்த்தனை பாடல்களை கேட்க போகின்றோம். தொடர்ந்து வகை நடத்தும் நிகழ்ச்சியுடன் ஒரு பாடல்களையும் கேட்டு கர்த்தருடைய நாமத்தை நித்தித்த ஆசீர்வாதத்தையும் சமாதானத்தையும் பெற்றுக் கொள்ளுங்கள். கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பார்கள்.

0: பிரதான செய்திகளின் தலைப்புச் செய்திகள்.
1: உயர்தர பரீட்சை இன்று ஆரம்பம். ஒரு மணித்தியானத்திற்கு முன்னர் பரீட்சை மத்திய நிலையங்களுக்கு வருகை தருமாறு பரீட்சைகள் திணைக்களம் அறிவிப்பு. போலீஸ் மா அதிபர் கொலை செய்யப்படலாம் என கருத்து தெரிவித்த சம்பவம் தொடர்பில் மொட்டுக்கட்சியின் பொதுச் செயலாளர் சாகர காரியவசம் சிஐடிக்கு. நீர்கொழும்பு சிறைச்சாலையில் ஏற்பட்ட போதலில் சொத்துக்களுக்கு ஏற்பட்ட சேதம் 100 மில்லியனை கடந்துள்ளது. ஈரானுடனான பேச்சுவார்த்தைகள் சதுரங்கம் விளையாடுவதை போன்றது ட்ரம்ப் தெரிவிப்பு.
0: பிரதான செய்திகளின் தலைப்புச் செய்திகள்.

0: சக்தியின் நாட்குறிப்பு.
1: இன்று ஆகஸ்ட் மாதம் 10ஆம் தேதி 2026 திங்கட்கிழமை மாவட்டபுரம் ஸ்ரீகந்த சுவாமி கோயில் வருடாந்த மகோத்சவத்தில் இன்றைய தினம் மாலை வேளையில் பெரிய சப்பர திருவிழா இடம்பெற உள்ளது. ஸ்ரீ முன்னேஸ்வரம் தேவஸ்தான ஆவணி மகோத்சவத்தில் இம்மாதம் 19ஆம் தேதி மாலை 6 மணிக்கு விநாயகர் உற்சவம் இடம்பெற உள்ளது. ஏறாவூர் 4 காட்டு மாஞ்சோலை உரை அன்னை ஸ்ரீ பத்ரகாளி அம்பாள் பேராலய வருடாந்த திருச்சடங்கு இம்மாதம் 14ஆம் தேதி ஆரம்பமாக உள்ளது. செங்கலடி ஸ்ரீ சித்தி விநாயகர் ஆலய வரலாறு லட்சுமி விரதம் இம்மாதம் 21ஆம் தேதி நடைபெற உள்ளது. மன்னார் உப்புக்குளம் அருள்மிகு ஸ்ரீ ராஜராஜேஸ்வரி அம்பாள் ஆலய வருடாந்த உற்சவத்தில் இன்றைய தினம் 6ஆம் நாள் நிகழ்வுகள் இடம்பெற உள்ளன. வத்தளி ஹேகித்த அருள்மிகு ஸ்ரீ சிவசுப்பிரமணிய சுவாமி தேவஸ்தான வருடாந்த சங்காபிஷேகம் நாளைய தினம் காலை 7 மணி முதல் நடைபெற உள்ளது. மட்டக்களப்பு புன்னைச்சோலை ஆலையடி ஸ்ரீ நாகதம்பிரான் ஆலய வருடாந்த அலங்கார உற்சவம் இம்மாதம் 27ஆம் தேதி ஆரம்பமாக உள்ளது. புத்தளம் ஏத்தாளை அருள்மிகு ஸ்ரீ காமாட்சி அம்மன் ஆலய வருடாந்த அலங்கார உற்சவத்தில் இன்றைய தினம் 5ஆம் நாள் நிகழ்வுகள் இடம்பெற உள்ளன. கண்டி தெய்யந்தவெல ஸ்ரீ முத்துமாரியம்மன் ஆலய வருடாந்த மகோத்சவம் இம்மாதம் 14ஆம் தேதி கொடியேற்றத்துடன் ஆரம்பமாக உள்ளது. மட்டக்களப்பு புளியந்தீவு புனித மரியாள் பேராலய வருடாந்த பெருவிழாவில் இம்மாதம் 14ஆம் தேதி காலை 7 மணிக்கு நோயாளர்களுக்கான திருப்பலி நடைபெற உள்ளது.

0: the kickstart. Kickstart.
1: ரப்பன்சல மாதிரி யாரும் வந்து என்ன காப்பாத்துற வரைக்கும் நான் காத்திருக்க மாட்டேன்.
2: எமது குழந்தைகள் எம்மை விட முன்னிலையில் உள்ளனர். எனவே அவளது கதையை அவளே எழுத வழிவிடும்.

0: இணை அனுசரணை.
1: சுவசிரமிருந்து காய்கறிகள் மற்றும் பழங்கள் என்றும் போலவே சிறந்த தரம் மற்றும் குறைந்த விலையில். இன்றே உங்கள் அருகில் உள்ள கீழ்சிக்கு விரையுங்கள். கீழ்ஸ், புதியவை குறைந்த விலையில்.
2: சக்தியின் நல்களில் வணக்கம் தாயகம் கேட்டுக்கொண்டிருக்கிறீங்க. இன்றைக்கு வணக்கம் தாயகம் நிகழ்ச்சியில ரொம்ப சந்தோஷமாக நிறைய விஷயங்கள் பேச போறோம். அதுலயும் இன்றைய தினம் காப்போத்த உயர்தர பரீட்சைகள் ஆரம்பமாகிறது. எனவே பரீட்சைக்கு எல்லாரும் போயிருப்பாங்க. எல்லாரையுமே வந்து ஒரு மணி நேரத்துக்கு முதல்லயே போய் உட்கார்ந்துடுங்க அப்படின்னு சொல்லி சொல்லியிருந்தாங்க.
3: கண்டிப்பா இந்த முறை பரீட்சையை பொறுத்த வரைக்கும் செப்டம்பர் மாதம் 5ஆம் தேதி வரைக்கும் இலங்கை முழுக்க இருக்கக்கூடிய 2532 பரீட்சை நிலையங்களை நடக்க போகுதுனா, இந்த முறை எக்ஸாமுக்காக 264,496 பாடசாலை பரீட்சாதிகளும் 107,814 தனிப்பட்ட பரீட்சாதிகளும் அடங்கலாக கிட்டத்தட்ட 372,310 பேர் எக்ஸாம் எழுதுறாங்க.
2: சரியா, இதுல வந்து நிறைய விஷயங்கள் சொல்லப்பட்டது. வளமையா என்ன செய்யணும் செய்யக்கூடாது அப்படின்ற விஷயங்கள் எல்லாம் நேற்று தினம் நாங்கள் செய்திகளில் கூட சொல்லியிருந்தோம். இதுல ஏதேனும் அவசர அனர்த்த நிலைமை ஏற்பட்டால் அதற்கு தேவையான வசதிகளும் செய்து கொடுக்கப்பட்டிருக்கிறது அப்படின்னு சொல்லி பரீட்சைகள் திணைக்களம் சொல்லியிருக்கிறது. எனவே அதையெல்லாம் பத்தி யோசிக்காம பரீட்சையை மட்டும் பத்தி யோசிக்கிறதுக்கு அவங்களுக்கு சரியான ஒரு நல்ல மூடை வீட்டுல நீங்க கிரியேட் பண்ணி கொடுக்கணும்.
3: கண்டிப்பா
2: வீட்டுக்கு பிள்ளைகள் வந்தோடனே பேப்பர்ல என்ன வந்துச்சு, எதை படுதினா, எதை எழுதி இல்லை, எதுக்கு மார்க்ஸ் வரும், இந்த மாதிரி போட்டு வதைக்காதீங்க. அவங்க வந்து ஃப்ரீயா கொஞ்ச நேரம் இருந்துட்டு திருப்பி நாளைக்கு எக்ஸாமுக்கு ரெடியாக.
3: எக்ஸாம் முடிச்சுட்டு வந்ததுமே செய்யக்கூடாத மிக முக்கியமான விஷயம் என்ன தெரியுமா, நாம எழுதி இருக்கிற கேள்வி எல்லாம் சரியா பிழையான்னு நம்ம பாக்குறது. அது நம்மளே அறியாம செய்ய தோணும்னா டிஸ்கஸ் பண்ணுவோம் தாயோ, இதுக்கு இப்படி ஆன்சர் எழுதணுமா, இதுக்கு நான் இதுதானே எழுதுனேன், இது சரியா தவறான்னு ஒரு குழப்பத்துல இருந்தீங்கன்னா அடுத்த எக்ஸாம் ஒழுங்கா எழுதுறதுக்கான மைண்ட் வராது. அது முடிஞ்சது முடிஞ்சிருச்சு. அடுத்த கட்டமா வரக்கூடிய எக்ஸாம்ஸ் நல்ல விதமா எழுதுறதுக்கு நீங்க மென்டலி ப்ரிப்பேர் ஆகணும்.
2: சரியா, அதனால எல்லாரும் வீட்டுல இருக்கிறவங்க நல்ல பிள்ளைகளா எக்ஸாம் எழுதுற பிள்ளைகளை குழப்பாம இருங்க, அதே போதும், டிஸ்டர்ப் பண்ணாதீங்க.
3: ஏன்னு சொன்னாங்கன்னா இந்த எக்ஸாம்னு சொன்னாலே ஒரு விதமான டென்ஷன் எல்லாருக்குமே வந்து போகும்ல. இப்போ இந்த எக்ஸாம்ல இன்னொரு விஷயமும் இருக்கு, வாழ்க்கையில மறக்க முடியாத நிறைய கதைகள் இருக்கு. இப்ப நல்லா படிச்சுட்டு போயிருப்போம், ஆனா அந்த க்வெஸ்சன் பேப்பர் கையில வந்ததும் இது என்ன நம்ம படிச்ச சிலபஸா, ஓ இந்த எக்ஸாம் தானா இன்னைக்கு அப்படிங்கிற மைண்ட் வரைக்கும் பல பேருக்கு போயிருக்கோம்ல.
2: சில பேருக்கு வந்து எக்ஸாம் அப்படின்னு சொன்னா பயங்கர டென்ஷன். சரியா, நல்லா படிக்கிறவங்களா இருப்பாங்க, ஆனா எக்ஸாம் பேப்பர் பார்த்தோன்னே எல்லாம் பிளாங்க் அவுட் ஆயிடும், ஒன்றுமே ஞாபகம் வராது, என்ன செய்ய போறோம் அப்படின்னு அதுல பதட்டப்பட்டு கையெல்லாம் வேத்து சில பேர் பார்க்கும் பொழுதே பரிதாபமா இருக்கும். இப்ப எல்லாம் நிறைய கதைப்பாங்க, நீ அப்படி எக்ஸாம் எழுதணும், இப்படி படிக்கணும், நீ அப்படி படிச்சிருக்கணும், முதலே படிச்சிருக்கணும், இப்ப கதை கதையா சொல்லுவாங்க. ஆனா அவங்கட காலத்துல எக்ஸாம் எழுதுற பொழுது கோட்டை விட்டுட்டு இருந்திருப்பாங்க.
3: கண்டிப்பா நிறைய பேர் எக்ஸாம் எழுதும் போது சொதப்பி இருப்பாங்க தெரியுமா. இப்போ சில பேருக்கு வந்து என்ன நம்ம சிலபஸ்ல வரும்னு சொன்னாங்க, அவுட் ஆஃப் சிலபஸ்ல வந்திருக்கு, இந்த க்வெஸ்சன் நம்ம ரிவிஷன்ல பார்க்கவே இல்லையே, ஓ இப்படி எல்லாம் எழுதணுமா, இப்படி ஒருலாம் கேள்வி இருக்கா, இப்படி எல்லாம் சப்ஜெக்ட் இருக்கா அப்படின்ற அளவுக்கு பல கதைகள் நடந்திருக்கும், யாருமே இல்லைன்னு மறுக்க முடியாது. அதனால இன்னைக்கு வணக்கம் தாயகம் நிகழ்ச்சி கேட்கக்கூடிய நீங்க சொல்லுங்க, உங்க வாழ்க்கையை பொறுத்த வரைக்கும் நீங்க சொதப்பின அந்த எக்ஸாம் எது?
2: நிறைய பேர் நிறைய எக்ஸாம் சொல்லுவீங்கன்னு எதிர்பார்க்கிறோம். அதனால நீங்க உங்களோட வாழ்க்கையில சொதப்பின எக்ஸாம் என்ன அப்படின்றத எங்களுக்கு சொல்லுங்க. 0528-2838-54 என்கிட்ட எங்களுடைய வாட்ஸ்அப் இலக்கத்துக்கு அனுப்பி வைங்க. எப்படி இருக்கான் படம்?
3: படம் சூப்பரா இருக்கு.
2: என்ன நீங்க இப்படி சொல்றீங்க, சில பேர் ஏசுறாங்க.
3: அது அப்படிதான், ஏன்னா நெகட்டிவ் ப்ரொமோஷன்ஸ் கொடுக்காம இருக்க முடியாது இல்லையா, எல்லாரும் எல்லாரையுமே அக்செப்ட் பண்ணிக்க மாட்டாங்க.
2: அதனால உங்க உங்களுக்கு பிடிக்குதா பிடிக்கலையான்றது நீங்க படம் பார்த்தா தான் கண்டுபிடிக்க முடியும்.
3: தியேட்டர்ல போயிட்டு பாருங்க, என்ன வித்தியாசமான ஒரு திரைப்படம்.

0: ஃபைபருடன் முழு வீட்டையும் ஃபிட் ஆக்குங்கள்.
1: சக்தி எஃப்எம், தமிழ் பேசும் மக்களின் சக்தி.
2: முட்டை புரதம் நிறைந்த சிக் ஷாம்பு முடிக்கு போஷாக் அளித்து மிருதுவானதாகவும் பளபளப்பானதாகவும் மாற்றும். முட்டை புரதம் நிறைந்த சிக் ஷாம்பு இன்றே ட்ரை பண்ணுங்க.
3: கல்குடாவை சேர்ந்த கனகம்மா தன்னுடைய 76வது பிறந்த நாள் கொண்டாடுறாங்க. பிள்ளைகளான தயாபரன், கேதீஸ்வரி, கோமலா தேவி ஆகியோர் வாழ்த்து சொல்லி பாடல் விரும்பி கேட்டிருக்காங்க.
4: இது வசீகராத்திரி விருதுக்காக ராஜ்குமார் இசையில் உதித் நாராயணன் மற்றும் சாதன்.

0: இணை அனுசரணை.
1: உங்கள் எதிர்காலத்தை மென்மேலும் உறுதிப்படுத்தும் வகையில் உங்கள் ஓய்வூதியத்தின் அடிப்படையில் அதிகபட்ச கடன் தொகையாக ₹120 லட்சம் வரையான கடனை 15 ஆண்டுகள் வரை நிலையான சலுகை வட்டி விகிதத்துடன் பெற்றுக் கொள்ளுங்கள். நிபந்தனைகளுக்கு உட்பட்டது. DFCC வங்கி, உங்கள் வளர்ச்சிக்காக.
2: நாங்கெல்லாம் நெருக்கடியா இருக்கிற டைம்ல தான் நிறைய ஃபார்வர்டட் மெசேஜ் வரும். பார்த்ததுமே 10 பேருக்கு ஷேர் பண்றதுக்கு முதல்ல ஒரு தடவைக்கு 2 தடவை அந்த தகவல் சரியானதான்னு பாருங்க. அதெல்லாம் உண்மையான செக் பண்ணதுக்கு பிறகு அடுத்தவங்களுக்கு அனுப்புங்க.
3: வழங்கியது வணக்கம் தாயகம்.
4: வணக்கம் தாயகத்தோடு இணைந்திருக்கிறோம். இந்த நேரத்தில் யாழ்ப்பாணத்தில் நீங்க இருக்கிறீங்க அப்படின்னு சொன்னா, இப்போ பிக்மி மூலமாக சிறப்பான முறையில் உங்களுடைய தேவைகளை நீங்க பூர்த்தி செய்து கொள்ளக்கூடியதாக இருக்கும். பிக்மியை பொறுத்தவரையில் பிக்மி ஆப்பை நீங்க டவுன்லோட் செய்து வச்சுக்கொள்ளுங்க. உங்களுடைய மொபைல் போன்ல நீங்க எந்த விதமான பார்க்கிங் பிரச்சனையோ இல்லையன்னு சொன்னா, வண்டி கிடைக்காத பிரச்சனையோ எதுவுமே இல்லாம நீங்க நியாயமான விலையில் உங்களுடைய ரைடிங் போறதுக்கான வாய்ப்பு இப்போ உங்களுக்காக யாழ்ப்பாணத்தில் பிக்மி மூலம் கிடைக்குது.
5: நல்லூர் திருவிழாக்கு போனாலும் சரி, யாழ்ப்பாணத்தை சுத்தி பாக்குறதுக்கு நீங்க போனாலும் சரி, பிக்மீல போங்க. விலையும் குறைவு, பயணமும் சிறப்பு.
6: திசிர் அளவுடன் இணைந்து கடல்சார் குற்றங்களை தடுத்திடுவோம். நீங்கள் அறிந்த தகவல்களை எமக்களித்திடுங்கள். 106 கலைத்திடுங்கள்.
1: உங்கள் எதிர்காலத்தை மென்மேலும் உறுதிப்படுத்தும் வகையில் உங்கள் ஓய்வூதியத்தின் அடிப்படையில் அதிகபட்ச கடன் தொகையாக ₹120 லட்சம் வரையான கடனை 15 ஆண்டுகள் வரை நிலையான சலுகை வட்டி விகிதத்துடன் பெற்றுக் கொள்ளுங்கள். நிபந்தனைகளுக்கு உட்பட்டது. DFCC வங்கி, உங்கள் வளர்ச்சிக்காக.
4: ஒரு கட்டடத்தை கட்டுகின்ற நேரத்தில் அந்த கட்டடத்துக்கு போடுகிற கம்பிதான் அந்த கட்டடத்தினுடைய முதுகெலும்பு அப்படின்றத யோசிச்சு வச்சுக்கொள்ளுங்க. எனவே ஒரு சின்னதா ஒரு மதில் கட்டுறீங்களாக இருந்தாலும் சரி, ஒரு வீடு கட்டுறதாக இருந்தாலும் சரி, பெரிய பில்டிங் கட்டுறதாக இருந்தாலும் சரி, எல்லாவற்றுக்கும் நீங்கள் போடுகின்ற கம்பி மெல்வா கம்பிகளாக இருக்கட்டும், உறுதியான கம்பிகள், தரமான கம்பி. எப்பொழுதும் எல்லோரினுடைய மனதிலும்